0: முதலாவது ஹை வினாடி 49 இப்படி லக்கான மார்னிங் நியூஸ் சமகி நபி சூதானம் தினமின புவத் பத்தடாவதானே யொமுக்கரான் பொடிபெட்டி காத்தனையட பலிகான் லொகுபெட்டி மெஹேவோ சமூக காத்தனையாக் வலானேன் வியர்த்தகராய் கயான் குமார வீரசிங்க சக நயனி மதுஷானி அது வார்த்தா வரகினேன் தினமின புவத் பத்தட மே சம்பாதினது டெய்லி நியூஸ் புவத் பத்தத் தொரத்துரு சடஹான் கல்லத்தேன் அப்பே அவதானு யொமுக்கரம் டெய்லி நியூஸ் புவத் பத்தே தொரத்துரு வலட் Retaliator mass shooting averted by Valana unit. Two armed suspect hiding in Mahaindurava arrested Lokupati instructed hitman from Valley Serva camp. Lokupati ge sahodrayabana podipati ite vedi taba gathane kirimata paliganimak lesa karandine sudda ge saha kosgada suji ge samipathamen pirisak pereda ratriye வெடி தபா போம்பகசா காத்தனே கிரீமட் தெத் கிரீம் சம்பந்தினு அது மே சடஹன் அப்பி அவதானே யம் கரும் அதுல் பிட்டுலை அது மே சம்பந்தின் வெடி துர துர துர சடஹன் வெண்ணே போம்ப கசா காத்தனே கிரீமட் சூதானமின் சிட்டி பாதாள சமாஜிகேன் தெதெனேகோ பானதுர வலானே பிஹிட்டி மத்தியம தூஷண மர்தன பிரஹாரக பலகாயே நிலதாரின் விசின் அத்தடங்குடுகின திபெனவா சிவ் புத்கல காத்தனேக்கட்டு சூதானமின் கொஸ்குடு மகாந்துராவே பிஹிட்டி நிவசக ரெந்தி சிட்டின பவட்டு மத்தியம தூஷண மர்தன பிரஹாரக பலகாயே அத்தியக்ஷ சகார போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல மகாத்தாட்டிலாது தொருத்துருக்கட்டு அணு எஹி ஸ்தானாதிபதி பிரதான போலீஸ் பரீட்சக இந்திக வீரசிங்க மகாத்தாகே மெஹேவேமேன் போலீஸ் பரீட்சக சதுரங்க ஏதுலு போலீஸ் கண்டாய மக்கள வெட்டலீமக்கதி மெமசக கருவான அத்தடங்கோடுகின திபெனவா போலீஸ் நிலதாரின் நிவச வாட்டலன்னு விட எக்ஸக் கருவேக் போலீஸ் நிலதாரின் வெடி தபா பலாயம்ட உற்சாக தலா திபினோ எதி போலீஸ் நிலதாரின் பிரதி பிரகாரம் எல்லக்கல திபினோ கிளை சந்தான் கரன்னே வெடி பிரகாரே எல்லக்கல சககருகே பாதேட்ட வெடி வெதி திபினமா வெடியில வெதி ஏத்தே சககருகே தகுனு பாதே தனஹிசின் பகலட்டாய் கிளை அது மே சம்பாதியின் வெடி துர தொரத்துரு விதிஹட தினமின புவத்பத தொரத்துரு சடஹன் கரன்னே பெரட்டுகாமீன்கே விரோதத்தாவேதி அத்தடங்கோட்டகாத் ஹயதினாட்ட அப்ப ரொஷேல் பிரணாந்து சா பாரிந்தியா குணதாசாயத வார்த்தா வரகினென்னே பெரட்டுகாமி சமாஜவாதி பக்ஷே சஹா ஜன அரகல வியாபாரே விசின் பெரேதா சங்விதானேக்கல விரோதத்தா பாகமன் அத்தருதுருதி அத்தடங்கோட்டகாத் சககருவான் ஹயதினிகு எக் சககருவேக்கோட லக்ஷ தெகபகின் ஓ ஷரீரப்ப தெகாக் மத முதாஹரணலெஸ் கொலம்பாத்திரிக்க மகேஸ்வராத் லஹிரு சில்வா மகதா ஏனியோகலா சுஜித் குருவீட்டு ஆரியசேன லலித் பெரேரா ரசிக ஹெய்யான் துடுவ ராமர் சஹ கசுன் யான் விமசக்கருவன் ஹயதினா மெனிசின் அப்ப மத்து உதாஹர திபினுவா கீழாய் அது வெடி துர துர துர விதிட்டு மே சம்பந்தின் தினமின புவத் பத்தே சடஹன திக்கம அப்பி அவதானே யமுகர்ணுவா திவ இன புவத் பத்தட அது சந்தஹான் கல்லத்தினோ திவ இன புவத் பத்தே சஹன காலே நிமவீமட பெரு ஷிரந்தி நாவுத் பாஸ்போர்ட் கேன்சல் கரணவா போலீசிய கியாய் அது ஹேமந்த் ரந்துனுய் திவைனட வார்த்தா வரகினின் அப்பி அவதான யமுகருமுமே சம்பந்தின் அதுல் பிட்டுவல தொருத்துருவலட் அது வெடிதுல தொருத்துருசட ஹன்வென்னே அதுல் பிட்டுவலாய் அப்பி பலும் மே சம்பந்தின் கொஹமத வெடிதுல தொருத்துருசட ஹன்வென்னே கியல அது சிலும் பத்பத் மே சம்பந்தின் தொருத்துருசட ஹன் கரல தியனவா ஹிடபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மகதாகே பிரிதவன ஷிரந்தி ராஜபக்ஷ மகாத்மேட்ட லபாதீதி பென சஹன காலே அவசன் வீமட பெற போலீஸ் மூல அபராத கொட்டாசிய ஹமுவே பெனி நொசிட்டிய ஹோத் அதிகரணிட கருணு வார்த்தா கர விதேஷ கமான் தகனமக் பணவா விதேஷ கமான் பலபத்திரே தாவலாங்கு கிரீமட்டு போலீஸ் மூலஸ்தானே கட்டுத்து கருமின் சிட்டினவா கிளை சந்தான எசே ஓ ஹோத் ராஜபக்ஷ மகாத்மிய குவான் தொட்டுப்பலட்ட பெமினி வகாம அயத்தடங்கோட்ட கெனிமட்டது கட்டுத்து கரண பாவ போலீஸ் ஆரஞ்சு மார்க வெடிதுருட்ட சந்தான் கரணவா சிரிலிய நமின் கினுமாக் விவர்த்தகர எஹி முதல் அவபாவிதா கல பாவ கியன சித்தியாக் சம்பந்தேன் போலீஸ் மூல அபராத கொட்டாசே புலுல் விமர்சனையாக் ஆரம்ப கருத்தி பெனவா கிளை சந்தான் வெண்ணே மெமேக கேவேத பிரகாஷ் லபாதீமட்ட பெமினல் லெஸ் இக்குத் விசி ஹத்தர வெனிதா தினம் தீமாக் கருத்தி புனாத் ஈட்ட பெல ராஜபக்ஷ மகாத்மிய வைத்திய பிரதிகார் லபா கெனிமட்ட யாய் கியமின் சிங்கப்பூர் பலா பிட்டத்வ கியா எதி நீதிஜின் மார்கின் போலீஸ் மூல அபராத கொட்டாசேட லிபியாக் எவமின் ராஜபக்ஷ மகாத்மி இல்லாயத்தே தின தாஹத்திரக சான காலையாக் தமண்ட லபாதின லெசாய் இம சஹன காலே அவசவன் வீமட்ட பெற ராஜபக்ஷ மகாத்மிய மூல அபராது கொட்டாசி ஹமினி ஹமுவே பெனி நொசிட்டிய ஹோத் அயட்ட எரெஹிவ தடி நீதிமே கிரியாமார்க கனிமட்டு மூல அபராது கொட்டாசே கட்டயுது கரமின் சிட்டின வாக்கியலாய் அது சட்டஹான் கரான்னி திவையின புவத் பாத்த மேவ தமை அது பிரதான சிரஸ்தல விதியட சட்டஹான் மேலாதிமினி புவத் பாத்வல එතකම සඳහන් වෙන අද මෝටර රථයක් අත්පත් කර ගැනීමට ගිය ලීසින් නිලධාරියාට පහර දුන්න අය රිමාන්ඩ්. දෙවෙනි පුවත්පතයි මේ සම්බන්ධිනුත් තොරතුරු අරගෙන ඉන්නේ. බදුබරට ජීවන වියදමට එරෙහි ජන අරගලය පාරට. අද චාරූප සමගින් තොරතුරු සටහන් කළ දින දෙවෙනි පුවත්පත රටේ බදුබර වහයිවත් කරන ලෙස ජීවන වියදම පහත හෙළන ලෙස ආණ්ඩුවට බල කරමින් ජන අරගල ව්‍යාපාරයේ පෙරේදා බොරැල්ලේ සිට කොළඹ දක්වා දැවැන්ත විරෝධතා පාගමනක් ලෙසින් පැවැත්ුණා. බොරු මරිසියේ පා තෙල් මිල අඩු කරනු, ගෑස් මිලේ බර දරන්න බැහැ, ලයිට් බිලේ බර දරන්න බැහැ වැනි වැකි සහිත පෝරු ඇතිව විරෝධතාකරුවන් පෙළපාලියේ ගමන් කළා. මෙම විරෝධතා පාගමනට අතිවිශාල පිටසක් එක් වී සිටියා කියලයි අද ඡායාරූප සමගින් තොරතුරු සටහන් කරන්නේ. අපේ කෙටි විරාමයක් ලබා ගන්නයි සූදානම් වෙන්නේ. මේ විරාමයෙන් අනතුරු අපි සූදානම් ඔබට විදෙස් තොරතුරු, ඒ වගේම ක්‍රීඩා තොරතුරු සහ කාටූන්ස් කොහොමද සටහන් වෙන්නේ කියලා තොරතුරු අරගෙන රැඳි සිටින FM 93.5 93.7 ලක්කඩ මෝර්නින් නිවුස් ඇලර්ට් එක.
1: ලක්කඩ රේඩියෝ ITN.
0: Below the high, we're not even high.

0: லாகாண்ட ரேடியோ ITN
1: பகை வினாடி 45
0: லாகாண்ட பிரவர்த்தி சமசாய தியேட்டர் பலாபுரத்து வந்த சம

0: அவச பகாய் வினாடி பனஸ் பகாய் விழா பை மினி டிரைவ் கேக்குது விழாவ சிந்து கஹண்ட மெசேஜ் ஆக்கிவான் கேலா பி கியூவா கொடக்காய் மெசேஜ் கல தீபா அவை அவட்டுக்கு இங்க எனக்கு ஏன்னா இது காலி விஜய் நிஷ்பாதன மதாக்கரானோன சீடு சியாக்ம அபே ராட்டே ரசவாத்ம நிஷ்பாதன பெல ஒப்பட ஹந்து நாதென்னே விஜய் நிவசி நிதி நரகின வாகி கேம வேல ரசகான்வ கான தென் ஆட புலுவாங் கமத்தினோ விஜய் நமத்தேக் ஏ வகையம அபி மதாக்கரானோன ஆர்டிபி பேங்கோ கேன
1: திவினி பிரமுக தும ராஜ சங்வர்தர பேங்கோ தமாய் ஆர்டிபி கேல கேன ஆட புலுவாங் கமத்தினோ தென் அத்தே கேவசனவனால் சாலே டிகக் வெரிபுர ஒன்னாடு புலாங்க பத்தின ஸ்தாவர தம்பத்துவாக தாகன்ன ஏகத் விஸ்வாசனீய தனக்கிங் எதமை ஆர்டிபி பேங்கோ கேல கேன மாச துண தய தவறுதக் விதிகிட்டு அட்டு கெட்டி காலின வகையும் திகு காலின மத்தாயஜனே கரன்ன ஆர்டிபி பேங்கோ ஸ்தாவர தம்பதி யோஜனா தீனா லகமதின ஆர்டிபி ஷாக்காவட்டி அன்ன திவைனு புராம ஷாக்கா திசிய ஹத்த திகக் விதிலா தீனா லகமதின ஷாக்காவட்டி கீழ ஆட்டு புலாங்க பத்தினோ வெடி விஸ்தர தனகன்ன
0: சிந்துவா கஹன்ன உதாம் மெசேஜ் கல தீனா சிந்துவா கிட்ட துக்கரகன்ன கிள மேவே நாவதி நோக்கி மாலம்பே வகையும் திலின சம்பாத் துஷார அத்துரு காட்டிய மத்தக කරගන්න කියලා තියෙනවා මේ ලයිව් ප්‍රෝග්‍රෑම් එක අහගෙන ඉන්නවා කියලා.
1: කලුතරින් පැතුම් ඉන්න මේ වෙලාවෙ සින්දුවකට එකතු කරගන්න කියලා තියෙනවා නුවන් මහරගමී මැසේජ් එකක් දාලා තියෙනවා. ඒ වගේම නිතුමයා වත් එකතු කරගන්නවා.

சமய சூத்ர தீஷ்ணாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேஷ்ணா கர்ணலத ஆரக்ஷக பரித்ராண தேஷ்ணா அதரின் மகா சமய சூத்ர தேஷ்ணாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தாஜ்ஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக தேவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவிதி. எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தஹசக் சக்ராவாட்யன் சித சபமினி மஹானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதிக் வேனம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்கரத்னேட சொகிய அத்தியந்த கௌரவிய புதுகலக மேவனாஹி விஸ்வகத திவ்ய சக்தின் ஏகராஷி கரமினி ஜீவிதேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மயக்கி சியலு தெவியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்ரிய செதஹே சிதின் சஜ்ஜாயனிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வகன்ஸ்.